தும்கெடுத்துக்கு நக்திட்டுக்கு தான் தத்தக்கு திக்கிட்டு கத்தக்க திக்கிட்டு தத்தக்கு திக்கிட்டு கத்த